மோட்டர் சைக்கிள் பிறலி காரையா டிவிஎஸ் லங்காவின் நவீன தாட்சணின் இயலம இந்தன காரியக்ஷமதாவின் நிபதவன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி நவீன உபான்கு சைத்த மோட்டர் சைக்கிளைய பொக்கட் டிக்கெட் தனி நினைவு பட்ஜெட் டிக்கெட் செட் வின கவனட்டு வெடிட்டு டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டர் சைக்கிளைய பெதலாம பலன்ன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டர் சைக்கிளைய வெடிம துரதுவன லங்காவே மோட்டர் பைசிக்கிளே டிவிஎஸ் எக்ஸ்எல் 100

0: இதுதான் வைப் பீட் இட் மிக்ஸ் வெனர் ஹார்ட் பீட் அனுகிரகாய
1: ரூபியால் கோடி ஹாத்தலியா கம்முனோத் புனாதுக் கராக்க பெரி மிகா பவர் தேகி தன் டபல் விலா சுபரி தேகி துனாக் பிரதம் தேகியல் லக்ஷு விசன் லக்ஷு திகே தேகி சமக சுபரி அங்கேட்ட தேகா மிகா பவர்

இசை நுண்ணியன ஹட ஆரின் ஜோடி இரிதா ராத்திரி ஹட்டட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரியா.